0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சி

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

26 மற்றும் சனி பகவானுக்கு எமது ஆலயத்தில் எள்ளெண்ணெய் எரிக்க முடியாது என்பதை அறிவித்திருக்கின்றோம். அதோடு அபிஷேகம் அர்ச்சனை வழிபாடுகள் செய்யலாம் என்று திருமுருகன் திருப்பணி சபையினர் அடியார்களுக்கு அறிவித்தருவதோடு அன்புடன் அழைக்கின்றார்கள். அன்றைய நிகழ்ச்சி நிரல் இந்த சனி விரத காலத்தில் காலை 8:30 சனி பகவான் அபிஷேகம், காலை 9:15 நித்திய பூஜை, காலை 9:30 சனி பகவான் விசேட பூஜை, காலை 10 முதல் மதியம் 1 வரை அர்ச்சனை எள்ளெண்ணெய் எரித்தல் வழிபாடு நடைபெறும். மாலை 7 நித்திய பூஜை, மாலை 7:30 முதல் 8:30 வரை அர்ச்சனை எள்ளெண்ணெய் எரித்தல் வழிபாடு நடைபெறும். முக்கியமாக மீண்டும் கவனத்தில் கொள்ளுங்கள், 5வது சனிக்கிழமை நவராத்திரி விரதம் வருவதால் 5வது சனிக்கிழமை அதாவது 17/10/2026 அன்று நவராத்திரி விரதம் வருவதால் அன்று மட்டும் எமது ஆலயத்தில் எள்ளெண்ணெய் எரிக்க முடியாது, அபிஷேகம் அர்ச்சனை வழிபாடுகள் செய்யலாம் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். புரட்டாதி சனி முக்கிய அறிவித்தல் ஒன்றும் செப்டம்பர் 19, செப்டம்பர் 26, அக்டோபர் 3, அக்டோபர் 10, அக்டோபர் 17 ஆகிய இந்த 5 புரட்டாதி சனி நாளன்றும் விசேட பூஜையாக திரிசதி அர்ச்சனை பூஜை நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அது பற்றிய மேலதிக விவரங்களை இப்பொழுது அறிவித்திருக்கின்றேன். புரட்டாதி சனி விசேட பூஜை அன்பார்ந்த முருக பக்தர்களை, புனிதமான புரட்டாதி மாதத்தில் சனி பகவான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள விரும்பும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சிறப்பு சனி பூஜை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புரட்டாசி மாதம் முழுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 அனைத்து இடையூறுகளும் நீங்கி அமைதியும் வளமும் பெருகிட ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு திரிசதி அர்ச்சனை நடைபெறும். இந்த புனித பூஜையில் பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் குடும்பத்திற்கு $51 செலுத்தி தங்களது குடும்ப பெயர்களை ஆலய அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அக்டோபர் 11 ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரி ஆரம்பம். அக்டோபர் 11, 12, 13 ஆகிய இந்த 3 துர்காதேவிக்கும், 14, 15, 16 ஆகிய அடுத்த 3 லட்சுமி தேவிக்கும், இறுதி 3 அதாவது 17 சனிக்கிழமை, 18 ஞாயிற்றுக்கிழமை, 19 திங்கட்கிழமை ஆகிய இறுதி 3 சரஸ்வதி தேவிக்கும் மாலை ஒவ்வொரு நாளும் 9 மாலை 6 விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவரர்கள் கூறியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் இந்த நவராத்திரி காலங்களில் ஆலயம் வந்து அம்பாளின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணியன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நவராத்திரியை முன்னிட்டு 9 நடைபெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவித்தல், அதாவது நியூசிலாந்து திருமுருகன் கோவில் மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவித்தல்களை இப்பொழுது தருகின்றோம். எதிர்வரும் 11 அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை ஸ்ரீமதி ரத்னா செம்பநாதன் அவர்களின் மாணவர்களின் பாட்டு கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:15 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி ரேணுகா யோகநாதன் அவர்களின் மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் இடம்பெறும். அடுத்த நாள் 12 திங்கட்கிழமை மாலை 6:45 முதல் 7 வரை ஸ்ரீமதி ராஜேஸ்வரியின் மாணவியின் பாட்டு கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி ராணி நடராஜா அவர்களின் மாணவர்களின் பாட்டு கச்சேரியும் இடம்பெறும். அடுத்த நாள் 13 செவ்வாய்க்கிழமை மாலை 6:45 முதல் 7:10 வரை ஸ்ரீமதி சிதம்பரேஸ்வரி தர்மலிங்கம் அவர்களின் மாணவர்களின் பாட்டு கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:20 வரை ஸ்ரீமதி ஹிமபிந்து சன்னிதானம் அவர்களின் மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து 7:20 முதல் 7:30 வரை குமாரி தனிமா மகாதேவா அவர்களின் மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் இடம்பெறும். அடுத்த நாள் 14 புதன்கிழமை மாலை 6:45 முதல் 7:05 வரை ஸ்ரீ திவாகரின் மாணவர்களின் பாட்டு கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி ஜசோ மகேந்திரனின் மாணவர்களின் பாட்டு கச்சேரியும் இடம்பெறும். அடுத்த நாள் 15 வியாழக்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை வேத பாராயணம் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அன்றைய தினம் 7:15 முதல் 7:30 வரை டாக்டர் பத்மா கோவர்த்தனின் மாணவர்களின் பாட்டு கச்சேரி.

0: அடுத்த நாள் 16ஆம் தேதி அக்டோபர் வெள்ளிக்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை ஸ்ரீமதி கல்பனா உமாபரின் மாணவர்களின் பாட்டு கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:15 முதல் 7:30 வரை குமாரி ஏ கன்னியாகுமாரியின் மாணவனின் வயலின் இசை கச்சேரியும் இடம்பெறும். அடுத்த நாள் 17 அக்டோபர் சனிக்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை ஸ்ரீமதி துளசி பிரபாகரனின் மாணவர்களின் பாட்டு கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:15 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி நிர்மலா நரசிம்மனின் மாணவரின் பாட்டு கச்சேரி இடம்பெறும். அடுத்த நாள் 18 அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை ஸ்ரீமதி சூரியகலா ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் மாணவர்களின் பாட்டு கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:15 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி வத்சலா பாலச்சந்திரனின் மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் இடம்பெறும். அடுத்த நாள் 19 அக்டோபர் திங்கட்கிழமை மாலை 6:45 முதல் 7:10 வரை ஸ்ரீமதி பவானி சுரேஷ் அவர்களின் மாணவர்களின் வீணை இசை கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரா அவர்களின் மாணவர்களின் மிருதங்க இசை கச்சேரியும் இடம்பெறும் என்பதை அடையாளுக்கு அறியத் தருகின்றோம். எனவே இந்த 9 நாட்களும் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் அக்டோபர் 20ஆம் தேதி விஜயதசமி என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மாலை 5:30 விஜயதசமியை முன்னிட்டு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் அக்டோபர் 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் அக்டோபர் 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளை கலந்து விநாயக பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அக்டோபர் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது விஜயதசமி அன்று காலை சரியாக 9 கேதார கௌரி விரதம் ஆரம்பமாகும். அன்றைய தினம் ஆரம்பமாகி தொடர்ந்து 20 ஒவ்வொரு நாளும் மாலை 6 அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் இந்த 20 நடைபெறும் கேதார கௌரி விரத சிறப்பு பூஜையில் பங்கு பற்றி அம்பாளின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த ஆரம்ப நாள் 9 இந்த கீதா கௌரி விரதம் ஆரம்பமாகிறது. தொடர்ந்து வரும் நாட்கள் மாலை 6 விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளோடு இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். கீதார கௌரி இறுதி நாள் நவம்பர் 8ஆம் தேதி அன்றைய தினம் மாலை 5:30 விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். அக்டோபர் 22ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசியை முன்னிட்டு மாலை 6 விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். அடுத்து நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. சிவம் என்றால் முழுமையான செம்பொருள், பரிபூரணமானது என்று பொருள்படும். அந்த சிவத்தின் சரிபாதி கூறாக இருப்பது சக்தி. சக்தி கூறு செயல்படும் சக்தியாகும். சிவமும் சக்தியும் ஒன்று சேர்ந்தால்தான் உலகமே உருவாகி இயங்கும். சிவம் என்பதென சூரியனுக்கு ஒப்பிட்டால் சூரியனின் ஒளிக்கதிர்களை சக்திக்கு ஒப்பிடலாம். சிவம் இல்லாமல் சக்தி

சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவனின் பயனில்லை. இரண்டும் சரியான அளவில் நிலையில் ஒருங்கிணைய வேண்டும். சக்தி ஒன்றே ஒன்றுதான், அதுவே மகாசக்தி. அந்த சக்தி செயலாக்கம் பெறும்போது பல கூறுகளாக பிரிகின்றது, வெளிப்படுகின்றது. அப்படி பல்வேறு கூறுகளாக பிரிந்து வெளிப்படும் சக்திகளை எல்லாம் சித்தர்களும் அருட்பெரியார்களும் தமது தெளிந்த தெய்வீக மனநிலையில் உணர்ந்து வகைப்படுத்தினர். அவ்வாறு வகைப்படும் பொழுது அவை முப்பெரும் பிரிவுகளாக அமைவதை அறிந்து மகிழ்ந்தனர். அம்முப்பெரும் பிரிவுகளையும் பாமர மக்களும் எளிதில் அறிந்து போற்றி பயன்பெற அவற்றிற்கு கலை வடிவங்களை தங்கள் தெய்வீக கற்பனையில் கண்டு மூன்று வழிபடும் வடிவங்களாக முத்தங்களாக செய்தனர். ஒவ்வொன்றும் மகாசக்தியின் ஒரு தனித்தன்மை பெற்ற சிறப்பு இயல்பை வெளிப்படுவதாக உள்ளது. முதலாவது மகாசக்தி உலகில் தேவையானவற்றை பாதுகாத்து முற்றிலும் தேவையில்லாதவற்றை அழித்து காக்கும் சக்தி. இந்த சக்தியே துர்க்கை சக்தி, துர்க்கையம்மன். இரண்டாவது சக்தி இயற்கையின் வளங்களை அறிந்து தக்க செயலாக்க முறையில் அவற்றினை மக்களுக்கு தேவையான உணவு, உடை, உறையுள் முதலிய பொருள்களாக செல்வங்களாக மாற்றும் சக்தி, அதுவே மகாலட்சுமி சக்தி, அதாவது லக்ஷ்மி. மூன்றாவது அறிவும் ஞானவுமான மகாசக்தி சரஸ்வதி சக்தி, அதாவது சரஸ்வதி தேவி. இந்த ஞான சக்தி எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை தேவையின் ஆனது. அறிவு நிலை முதிர்ந்த பொழுதுதான் ஞானம் சித்திக்கும். அறிவு எளிதில் ஞானமாக மலருவதில்லை. அறிவு நிலை வரும்போது ஞான நிலை ஆன்மீகம் தள்ளியே நிற்கின்றது. அறிவு நிலை ஞானமாக மலரும், அதற்கு இறைவன் அருள் வேண்டும். வாணி பூஜையினால் சித்தம் தெளியும். செய்கைகள் அனைத்திலும் செம்மை பிறந்திடும், வித்தைகள் சேரும், மனத்தடை தத்துவம் உண்டாகும், நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும், சோர்வுகள் போகும், நட்பார்வைகள் தோன்றும், கல்வி வளம் பல காரியம் கைகூடும், மற்றும் பல செல்வங்களை வந்து மகிழ்ச்சிகளை விளைத்திடும். இனி முப்பெரும் தேவியரின் வடிவங்களை பார்ப்போம். காமம், குரோதம், லோபம், மதமாச்சரியம் என்னும் ஆறுவித அசுர குணங்களையும் அதனால் வரும் தீமைகளையும் யாக்கிருதிய சோப்ன சுப்ரீதி என்ற அவஸ்தைகளையும் நம்முள் நீக்கி அருள் புரிய ருத்ராம்சம் ஆனவளாக அன்னை ஆதிபராசக்தி சங்கு, சக்கரம், கதை, வில், அம்பு, சூலம், அக்னி இவற்றை தாங்கி சிங்க வாகனத்தில் அமர்ந்து பக்தனின் துக்கத்தையும் பயத்தையும் போக்கக்கூடியவளாய் முதல் மூன்று நாட்களும் மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி என்ற அம்சத்தில் துர்க்கையாக நமக்கு அருள் புரிகின்றாள். அடுத்து லக்ஷ்மியின் அம்சம் தாமரை புஷ்பம் அமுத கலசம் தரித்தவளாய் செந்தாமரை மலரில் வீற்றிருந்து சகல சௌபாக்கியங்களையும் தரவல்ல சௌந்தரிய ரூபிணியான காத்தல் என்னும் கருணை தொழில் புரியும் லக்ஷ்மி தேவி. மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி என்ற அம்சத்தில் மற்றைய மூன்று நாட்களும் லக்ஷ்மி தேவியாக நமக்கு அருள் புரிகின்றாள். அடுத்து சரஸ்வதியின் அம்சம் அனைத்து கலா ஞானங்களையும் ஆபரணமாய் பூண்டு சகல நூல்களோடு மாலை தரித்து வித்யா ஞான ஸ்வரூபிணியாக கையில் வீணை ஏந்தி வெண் தாமரை மலருடன் அன்னப்பட்சி வாகனமாக கொண்டு நாதமயமான வடிவில் அனைத்து மக்களையும் கவர்ந்து ஞானத்தை சிருஷ்டிக்கும் படைத்தல் தொழில் புரியும் சரஸ்வதி தேவி. பிரம்மிகி, நரசம்மி, சாமுண்டி என்ற அம்சத்தில் சரஸ்வதி தேவியாக நமக்கு அருள் புரிகின்றாள்.

இவ்விதம் அழித்தல் என்ற சிவாம்சமான துர்க்கையாய், காத்தல் என்ற விஷ்ணு அம்சமான லக்ஷ்மியாய், படைத்தல் என்ற பிரமாம்சமான ஸ்ரீ சரஸ்வதியாய், அன்னை அகிலாண்டேஸ்வரி ஆதிபரா சக்தி நவராத்திரி காலங்களில் நமக்கு காட்சி தந்து அருள் புரிகின்றாள். ஆண்டின் புரட்டாதி திங்களில் அவளுக்கு உகந்த நாட்களாக கருதி மகையை அமாவாசை கழித்து வளர்புரை பிரதமை முதல் கொண்டு நவமி வரை 9 நாட்களும் 3 நாட்களாக துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்று 3 தேவியை முழு மனத்துடன் நாம் கொண்டாடி துதிக்கும் விழாவே சாரதா நவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றது. சித்திரை மாத வளர்ப்புரை பிரதமை முதல் நவமி முடிய 9 நாட்களில் கொண்டாடப்படும் வசந்த ருது காலத்தில் வருவதை வசந்த நவராத்திரி என்றும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஆக நவராத்திரி 2, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி. நமது மக்கள் கொண்டாடுவது வழிபடுவது சாரதா நவராத்திரியே. இந்த நவராத்திரி தினங்களில் கொலு வைப்பது வழக்கம். பொம்மைகளை 9, 11 என்ற ஒற்றைப்படையாக படிகளில் வைத்து கீழ்ப்படிகளில் உலக சம்பிரதாயமாக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்களை பொம்மைகளாகவும் நடுவில் அரசன் தேர் படை இப்படி பிறகு மேல்தட்டுக்களில் தெய்வாம்சமான பொம்மைகளையும் வைப்பது வழக்கம். தேவி துர்க்கா பிறப்பிலிருந்து படிப்படியாக வளர்ந்து விஜயதசமி அன்று அசுரனை வதைத்து தேவர்களை ரட்சிக்கின்றாள் என்ற தேவி பாகவதம் கூறுகின்றது. அதுபோல படிப்படியாக நாமும் லௌகீக வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து தெய்வாம்சத்தை அடைய வேண்டுமென்று உணர்த்துவது போல் இப்படி கொலு வைக்கின்றோம். இந்த நவராத்திரி காலங்களில் கொலு வைத்து காப்பு கும்பம் வைத்தால் நவகிரக வழிபாடோ சனி விரதம் இருந்து எள்ளெண்ணெய் எரிப்பதோ அவசியமில்லை என்று தேவி பூஜா விதி என்னும் நூல் செப்புகின்றது. காரணம், அன்னை ஆதிபராசக்தி நவராத்திரி தினத்திலே நவகிரக நாயகியாக இருந்து கிரகங்களை பார்ப்பதோடு அவற்றால் வரும் நன்மை தீமைகளை தானே ஏற்று பக்தர்களை காத்தும் அருள் புரிவதால் இந்த காலங்களில் நவக்கிரகங்களுடைய செயல்பாடுகள் அம்பிகையின்

0: அடியார்களை பாதிப்பதில்லை என்றும் செப்புகின்றது. நவக்கிரகங்களிலே சூரியன், சிவன், சந்திரன், சக்தி, செவ்வாய், முருகன் இவை சிவ அம்சங்கள். இவற்றை துர்க்கை நோக்குகின்றால் புதன், விஷ்ணு, வியாழன், தட்சிணாமூர்த்தி, வெள்ளி, லக்ஷ்மி இவை விஷ்ணு அம்சங்கள். இவற்றை லக்ஷ்மி தேவி நோக்குகின்றாள். சனி, ராகு, கேது இவை நமது தேக ஆரோக்கியத்திற்கும் நமது புத்திக்கும் நமது ஆயுள் வித்திக்கும் அடிப்படையானவை. இவர்கள் பிரம்ம அம்சங்கள். இவற்றை சரஸ்வதி தேவி நோக்குகின்றாள். ஆக முப்பெரும் தேவியரும் நவக்கிரகங்களை பார்ப்பதனால் நவராத்திரி காலங்களிலே ஆதிபராசக்தியின் அருளால் இவை பக்தர்களை தாக்குவதில்லை. அடுத்து நவராத்திரி விரதம் இரா கொண்டது, அதாவது மாலையில், புரட்டாதிச்சனி விரதம் பகல் கொண்டது, மதியம் 12 மணிக்கு முன். சனி பகவான் விரதம் இருக்கின்ற அடியார்கள் எண்ணெய் வைத்து நீராடி எள்ளெண்ணெய் எரித்தால் பகல் 1 மணிக்கு முன் பாரணை அமுது உண்ண வேண்டும். இந்த அடியார்கள் நவராத்திரி விரதம் இருந்தால் இரவு நவராத்திரி பூஜை பார்த்தபின், அதாவது இரவு 9 மணிக்கு முன் அமுது உண்ண வேண்டும். ஆக 2 விரதமும் இருக்கின்ற அடியார்கள் காலையிலே எண்ணெய் வைத்து நீராடி உபவாசம் இருந்து விரதம் இருக்கின்ற அடியார்கள் நவராத்திரி விரதமும் இருந்தால் பாரணை உணவு இரவுதான் உண்ண வேண்டும். எண்ணெய் வைத்து நீராடிய உடம்பு பகல் வரை பட்டினி இருந்தால் நரம்புகள் தளர்ந்து வயிற்றில் புண்ணுருவாகி உடம்பு பலமில்லாமல் செய்துவிடும் என்பதற்காகத்தான் நவராத்திரி காலங்களில் எண்ணெய் வைத்து நீராடவோ எள்ளெண்ணெய் எரித்து வழிபடவோ கூடாது என்று அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லியது. தெய்வத்தை நம்பி விரதமிருந்து நோய் வந்தால் தெய்வத்தில் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்பதற்காகவே சொல்லப்பட்டது. எனவே மெஞ்ஞானம் தரும் விஞ்ஞான விளக்கம், நமது இந்து மதம் விரதங்களும் விழாக்களும் நமது தேகத்தையும் வாழ்க்கையையும் சிறப்புடன் அமைத்து ஆரோக்கியமாக வாழவே சொல்லியிருப்பதால் நாமும் அதன் அடிப்படையில் வாழ்ந்து இறைவன் துணையோடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தை பெறுவோமாக. மேற்கூறிய விதிமுறைகள் அம்மன் ஆலயங்களிலும் எமது திருமுருகன் ஆலயத்திலே அன்னை ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரிக்கு முன்னால் நவக்கிரகங்கள் இருப்பதனாலும் இவை பொருந்தும். சர்வே ஜனகா சுகினோ பவந்து. ஆக்கம் வேதாகம மாமணி பிரம்மஸ்ரீ ராஜராஜேஸ்வர குருக்கள் அவர்கள். இத்துடன் நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபையின் சைவநீதி வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம். From the sky tower, Planet FM on 104.6.
1: Auckland Council has a goal of zero waste to landfill by 2040. That means recycling, composting, reusing and repurposing materials. Here's another zero waste tip on Planet FM. The Waitakere Transfer Station has recently become the Waitakere Resource Recovery Park and is home to the Tipping Point CRC. They sell everything from books, clothes, furniture and decor to construction materials and bicycles. Go check it out. A total of 147,000 tons was saved from landfill services in 2024. Find out all the info at wastenothing.co.nz.
2: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த

0: பகுதிகளிலிருந்து பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் நடைபெறும் இந்த முத்தமிழ் வானொலி நிகழ்ச்சியை planetaudio.org/muthamizhai என்ற இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு என்பதாம்.
2: Songs, drama, news and views for the Cyber Way of Life. Listen next week at 7 a.m. Our next program

நடனம், வழக்கம், சங்கநாதம், ஒலிபரப்பு, செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச்

இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 தேதி, தமிழுக்கு பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 23 தேதி, இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் ஆண்டு 1448, ரபி அல் அக்பீர் மாதம் 28 நாள். வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் விளை நிகழ்ச்சியிலே, கடும் சினம் கொள்ளாதிருத்தல், கோபம் கொள்ளுதற்கு ஒரு காரணம் உள்ள இடத்திலும் சீற்றம் கொள்ளாதிருத்தல் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 31 அதிகாரமான வெகுளாமை என்னும் அதிகாரத்தின் 6 குறள். சினம் என்பது யாருக்கு ஏற்படுகிறதோ அவரையே கொன்றளிக்க வல்ல நெருப்பாகும். இச்சேர்ந்தாரை கொல்லி எனும் நெருப்பு தனக்கு இடமளித்தவனை மட்டுமன்றி அவனுக்கு உற்ற பாதுகாப்பான துணையாயிருக்கின்ற இனத்தையும் சுட்டளிக்கும். சினம் தன்னை கொண்டவர்களை மட்டுமன்றி அவர்களுக்கு துணை இருப்பவர்களையும் துன்புறுத்துமாம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். காலமெல்லாம் வளர்த்த பயிர் கரையுடைத்த வெள்ளத்தால் அழியும். பாடுபட்டு சமைத்த உணவு பாத்திரம் உடைந்தால் பாழாகும். 10 செய்து அடுக்கி வைத்த பானைகள் உள்ள கடையில் யானை புகுந்தால் நொடியில் எல்லாம் தூள்தூள். ஆண்டெல்லாம் வளர்த்த தவ வலிமை அரைக்கணம் கோபப்பட்டால் அழியும். கோபம் தீப்போன்றது. விறகில் தீப்பற்றினால் அதை எரித்து தானும் எரியும். அதை எரிந்து முடிந்தால் மட்டுமே மறையும். கோபமும்

0: என்னை கொண்டவனை பாதித்துக் கொண்டுதான் அடுத்தவனை சீண்டும். எனவே கோபம் தீயை போல் சேர்ந்தாரை கொல்லி. குடும்பத்தான் கோபக்காரன் என்றால் மனைவி விலகுவாள். மக்கள் எட்டியும் பாரார், நண்பரே அமையார். வயது ஏறிய காலத்தில் அவன் என்ன செய்வான்? பசியோடும் ஆசையோடும் நோயோடும் தனியே போராடி சாபம் வந்து தொலைக்காதாக சித்திரவதைப்பட வேண்டும். நல்லவர் கூற்றுறவு பற்றுக்களை விளக்க வழிகாட்டும். மோகத்தை விட்டு விடுவதற்காக தைரியம் தரும். மோகம் இல்லை என்றால் மன அழுக்கு சேராது. அழுக்கு இல்லை என்றால் துறவியின் லட்சியமாகிய மெய்யுணர்வு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் அவனுக்கு வீடு பெற்றை கிட்டச் செய்து மேலும் வளரும். எனவே துறவிக்கு இனம் அவசியம். இனமே பிறவிக்கடல் கடத்தும் தோணி. தன் இனமாகிய முனிவருடன் பழகும் சுமூகத் தொடர்பை அவன் கொள்ளும் கோபம் துண்டித்துவிடும். ஆக கோபத்தால் அவனுடைய தவ வலிமை அழிகிறது. தவம் செய்ததால் வந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அவனுக்கு பாதுகாப்பான நல்ல இனத்தையும் இழக்க நேரிடுகிறது. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 31வது அதிகாரமான வெகுளாமை என்னும் அதிகாரத்தின் 6வது குறள், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை தொடும். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் நேயர்களே, வானிலையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது எங்களில் பல பேருக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கிறது. இந்த நேரங்களில் குடும்பத்தினருடன் சேர்ந்திருக்கின்ற பொழுது எங்கள் குழந்தைகளுக்கு எங்களின் பண்பாடுகளை பற்றி எடுத்து சொல்லலாம். பல குடும்பங்களில் இன்றைக்கு குழந்தைகள் படித்து பட்டம் பெற்று பெரியவர்களாகி விடுகின்றனர், ஆனால் பண்பாடு தெரியாமல் இருக்கிறார்கள். திருக்குறளில் வள்ளுவர் கூறுகின்ற பெருமையான குணமுடையோர், சிறிய குணங்களை உடையோர் ஆகியோரை பற்றி ஒரு கதை மூலம் விளக்கி கூறலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது. ஓர் ஒடுக்கமான பாலத்தில் யானை வந்து கொண்டிருக்கும் பொழுதில் எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாலை ஆட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. இதை கண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்த யானை ஓரமாக ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டது. பாலத்தை கடந்து சென்ற பின்னர் அந்த பன்றி எதிரே வந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா, அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது, ஓரமாக ஒதுங்கி நின்று வழிவிடுகிறது என்று கூறி சிரித்தது. அத்தோடு நின்றுவிடவில்லை. அந்த கதையை தனது நண்பர்களாகிய ஏனைய மிருகங்களிடமும் பன்றி கூறியது. இதை கேள்விப்பட்டதும் அந்த யானையின் நண்பர்கள் வந்து அந்த யானையிடம், பன்றி கூறுவது உண்மையா, பன்றியை பார்த்து பயந்து விட்டாயா என்று கேட்டன. அதற்கு யானை, நான் குளித்து சுத்தமாக வந்து கொண்டிருந்தேன், பன்றியின் சேறு என்மேல் விழுந்து விடக்கூடாதே என்றுதான் ஒதுங்கினேன். நான் ஏறி மிதித்தால் அது துவம்சமாகிவிடும், ஆனால் என் கால் சேறாகியிருக்கும் என்று பதில் கூறியது. ஆம் நேயர்களே, சிறியவர்களின் ஆணவத்தைக் கண்டு சில நேரங்களில் நாம் அடக்கத்தோடு ஒதுங்கிவிடுவது நல்லது. நான் என்னும் எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகின்றதென்றால் அவன் தோல்விகளை சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அறிவு குறைவானவர்களுக்கே ஆணவம் வருகிறது. திருவள்ளுவர் அழகாக ஒரு குறளில், பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று விளக்கி கூறியுள்ளார். குருட்டுத்தனமாக ஏதேனும் வெற்றியோ பதவியோ கிடைத்துவிட்டால் அதை வைத்து கொண்டு பலவீனமானவர்களையும் பெரியவர்களையும் அவமதிக்க கூடாது. அடக்கத்துடன் வாழ்ந்தால் ஆயுள் முழுவதும் ஓங்கி வாழலாம். நன்றி, வணக்கம்.

0: தமிழர் சங்கடாதம் நிகழ்ச்சியில் வருவது இளந்தளிர் நிகழ்ச்சி. நமது இளந்தளிர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கடாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கடாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இளந்தளிர் நிகழ்ச்சியினை அலங்கரிக்க வருகிறார் திரு குருவரன் ஸ்வீதா தம்பதியினரின் மகளான துவாரகா குருவரன்.
1: செயற்கரிய சேவர் பெரியர் சிறியர் செயற்கரிய சேகலாதர், இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேச வந்த விடயம் நல்ல நண்பனின் பண்புகள். நண்பர்கள் எல்லோரும் எமக்கு கிடைக்கிறார்கள், ஆனால் எல்லோரும் நண்பர்களா? நல்ல நண்பன் என்பவன் யார்? தோளில் கை போத்து சிரித்து பேசுபவன் எல்லாம் நண்பனாக முடியுமா? ஊர் சுற்றும் காலத்தில் கூதவே வருபவர்கள் எல்லோரும் நல்ல நண்பர்களாக இருக்க முடியுமா? இல்லை, நிச்சயமாக இருக்க முடியாது. நமது தெய்வ புலவர் வள்ளுவர் சொல்லுகிறார், பல மக்கள் நிறைந்திருக்கும் சபையொன்றில் நிற்கும் ஒருவரின் ஆதை தன்னிச்சையாக அவள்கிறது. அந்த ஆதை அவள்வதற்கு முன்பாக ஓடி போய் பிடிக்கிறது அந்த நபருடைய கை. உதுக்கை இழந்தவன் கை போல அங்கே இதுக்கன் களைவதாம் நட்பு. உதை நல்வும் போது நம் கை யோசிக்காமல் சென்று ஆதையை சரி செய்கிறதே. அதே போல நமக்கு துன்பம் வரும் போது ஏன் எதுக்கு என்று கேள்வி கேட்காமல் அடுத்த கணமே ஓடி வந்து கை குதித்து தூக்கி நிறுத்துபவனே உண்மையான நண்பன். ஒரு நல்ல நண்பனின் முதல் பண்பு ஆபத்தில் தோள் கொடுப்பது. வாழ்க்கை எப்போதும் வெளிச்சமாகவே இருப்பதில்லை. வாழ்க்கை எப்போதும் பஞ்சனையில் உறங்கி எழுவது போல எப்போதும் இருக்காது. இருள் சூழும் போது புயல் வீசும் போது எல்லாரும் நம்மை விட்டு விலகி ஓடுவார்கள். உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் அஞ்சாதே, நான் உனக்கு பின்னால் இருக்கிறேன் என்று நெஞ்சு நிமிர்த்தி நிற்கும் ஒருவன் தான் உன்னதமான நண்பன். மகாபாரதத்தில் கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் இருந்த நட்பு போன்றது. துரியோதனின் அழிவு உறுதி என்று தெரிந்தும் துரியோதனின் பக்கம் வெல்லாது என்று தெரிந்தும் கடைசி மூச்சு உள்ளவரை நட்பை காப்பாற்றினான் கர்ணன். நண்பனுக்காக உயிரையும் கொடுத்தான் கர்ணன். இரண்டாவது பண்பு தவறை சுத்தி காத்துவது. இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெதுப்பார் எல்லாரும் கெதும் என்று வள்ளுவர் சும்மாவா சொல்லி இருக்கிறார். நல்ல நண்பன் என்பவன் வெறும் ஜாலியாக பேசுபவன் மட்டுமல்ல. நாம் தவறு செய்யும் போது நீ செய்வது தவறு என்று தைரியமாக கன்னத்தில் அடித்தார் போல எடுத்து சொல்லி நம்மை சரியான பாதைக்கு கொண்டு வருபவனே நல்ல நண்பன். புறநானூற்றில் பிசிராந்தையாரும் கோபுரன் சோழலும் ஒருவரை ஒருவர் பார்த்ததே இல்லை, ஆனால் அவர்களின் இதயங்கள் ஒன்றாக கலந்திருந்தது. நட்பு என்பது முகத்தை பார்த்து வருவதில்லை, இரு இதயங்கள் இணைவது. என் அருமையான நடுவர்களே, இன்று டிஜிட்டல் உலகில் நமக்கு ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் நாம் அழுது கொண்டிருக்கும் போது நம் கண்ணீரை துடைக்க அந்த ஸ்மார்ட் போனால் முடியுமா? முடியாது. அல்லது முகநூலில் இருக்கும் 1000 நண்பர்களும் ஓடி வருவார்களா? நமக்கு தேவை 1000 போலி நண்பர்கள் அல்ல, நாம் வீழும் போது தாங்கி பிடிக்கும் ஒரே ஒரு நல்ல நண்பன். நாம் அழும் போது கண்ணீரை துடைத்து விட ஒரு நண்பன். வீழ்வது வாழ்க்கை அல்ல, வீழ்ந்தாலும் எழுந்து நடப்பது தான் வாழ்க்கை என்று சொல்லி தரும் ஒரு நல்ல நண்பன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூறுவார், அன்பு செலுத்துவதே மனிதனின் கடமை, அதிலும் நல்ல நட்பை பெறுவதே வாழ்வின் பெருமை. நமது வெற்றிக்கு ஏணியாக இருப்பவன் நல்ல நண்பன். நமது துன்பத்தில் பங்கெடுப்பவன் நல்ல நண்பன். நமது இரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல அரண் போல இருப்பவன் சிறந்த நண்பன். நமது நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒளி விளக்கு நல்ல நண்பன். எனவே என் அருமை தமிழினமே, நான் ஒரு கருத்தை பதிவு செய்து விட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை தேடி ஓதாதீர்கள். முதலில் நீங்கள் ஒருவருக்கு நல்ல நண்பனாக இருங்கள். நீங்கள் நல்ல நண்பனாக இருந்து

0: இருந்தால் உங்கள் நண்பன் நல்ல நண்பனாக இருப்பான் என்று கூறி உண்மையான அன்பையும் தூய்மையான நட்பையும் விதைப்போம். உலகத்தை அன்பால் அளப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அன்புதன் துவாரகா குருபரன்.
1: திரு குருபரன் ஸ்வீட்டா தம்பதியினரின் மகளான துவாரகா குருபரனின் பதிவினை தொடர்ந்து வருவது நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று. திருமதி லிங்கஸ்வரி அழகரட்னம் அவர்களின் பதிவு.
2: வாழ்க வளமுடன், வணக்கம். நவராத்திரியை பற்றி சில வரிகள் உங்களுடன். இந்துக்களின் பண்டிகையில் ஒன்றுதான் நவராத்திரி. நவ என்றால் ஒன்பது என்று பொருள். நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள்படும். மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஆதிபராசக்தி ஒன்பது நாட்கள் போர் செய்து பத்தாவது நாளில் வெற்றி பெற்றாள். போர் புரிந்த ஒன்பது நாட்களை நவராத்திரி என்றும் பத்தாவது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகிறோம். முப்பெரும் தேவியரான துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதியை வழிபடும் விழா நவராத்திரி. இதில் ஒன்பது நாட்களை மூன்றாக பிரித்து முதல் மூன்று நாட்கள் துர்க்கையையும், அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமியையும், கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுகிறோம். நவராத்திரியில் வீடுகளில் கொலு பொம்மைகள் அலங்கரித்து தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். இதனை கொலு திருநாள் என்றும் கூறுவர். ஒன்பதாம் நாள் போர் செய்து பத்தாவது நாள் தேவி வெற்றி பெற்றார். அதனால் விஜயதசமி உருவானது. கல்வி, செல்வம், வீரம் ஆகியவை சிறப்புற வேண்டும் என்பதையே நவராத்திரி உணர்த்துகிறது. சக்தி இல்லையே சிவம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தின் ஆக்கத்திற்கும் அழித்தலுக்கும் காத்தலுக்கும் மூல காரணமாக இருப்பது அந்த ஆதிசக்தியே. அந்த மகாசக்தியை, தெய்வீக பெண்மையை ஒன்பது இரவுகள் பத்து பகல்கள் கொண்டாடி மகிழும் திருவிழாதான் நவராத்திரி. இன்று இந்த புண்ணிய விழாவின் பெருமைகளை பற்றி பேசுவோம். நவராத்திரி என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது நமக்குள் இருக்கும் தீய குணங்களை அழித்து நல்ல குணங்களை வளர்த்து முடிவில் ஞானம், பேரொளியை அடையும் ஒரு ஆன்மீக பயணம். இந்த பயணத்தை உணர்த்தவே அன்னை பராசக்தி மூன்று வடிவங்களில் அருள்பாலிக்கிறாள். விழாவின் முதல் மூன்று நாட்கள் வீரத்தின் திருவுருவமான துர்கா தேவியை வணைபடுகிறோம். மகிஷாசுரனினும் அரக்கனை வதம் செய்து உலகத்தை காத்தவள் அன்னை துர்க்கை. இது நமக்குள் இருக்கும் கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களை அழிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பெண்மையின் சக்தியை துர்க்கையின் வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து வளத்தின் வடிவம் லட்சுமி. அடுத்த மூன்று நாட்கள் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அன்னை லட்சுமியை வணங்குகிறோம். செல்வம் என்பது தங்கம், வெள்ளி, பணம் மட்டுமல்ல, அன்பு, ஆரோக்கியம், நல்ல உறவுகள் ஆகியவையே உண்மையான செல்வம். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இந்த நற்செல்வங்கள் பெயிட அன்னை லட்சுமியின் திருவருள் புரிகிறாள். ஒரு பெண்ணால் ஒரு குடும்பத்தை வளமாக்க முடியும் என்பதனை லட்சுமியின் வழிபாடு பறைசாற்றுகிறது. அறிவின் வடிவம் சரஸ்வதி. இறுதி மூன்று நாட்கள் அறிவின் தெய்வமான அன்னை சரஸ்வதியை ஆராதிக்கிறோம். ஆயுத பூஜை அன்று புது கலைகளையும் கல்வியையும் தொடங்குகிறோம். அறியாமை என்னும் இருள் அகற்றி ஞானம் எனும் ஒளியை நமக்கு தருபவள் சரஸ்வதி. ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் அறிவு பெறும் என்பதை சரஸ்வதி பூஜை உணர்த்துகிறது. கொலுவின் தத்துவம். நவராத்திரியின் மற்றொரு சிறப்பு கொலு வைபவம். படிகளில் பொம்மைகளை அடுக்கி வைப்பது. மனிதன் படிப்படியாக தனது ஆன்மீக நிலையில் உயர்ந்து இறுதியில் இறைவனை அடைய வேண்டும் என்ற வாழ்வியல் தத்துவத்தை விளக்குகிறது. இது சமூக ஒற்றுமையையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் வளர்க்கும் ஒரு இனிய நிகழ்வாகும். ஆகவே நவராத்திரி என்பது தீமையை நன்மை வென்றதன் கொண்டாட்டம். பெண்மையின் சக்தி இந்த பிரபஞ்சமே கொண்டாடும் பெருவிழா. துர்க்கை போல வீரத்துடனும், லட்சுமியை போல வளத்துடனும், சரஸ்வதியை போல அறிவுடனும் நாம் அனைவரும் வாழ்ந்திட அந்த ஆதிசக்தியை நாம் அனைவரும் வணங்குவோம். தீயமை அகலவும், செல்வம் வளம் பெருகவும், கல்வி உள்ளிட்ட ஞானங்கள் நிறையவும் கொண்டாடப்படும் பண்டிகையே நவராத்திரி. கலைகளின் அதிபதியான கலைமகளையும், செல்வத்தின் அதிபதியான திருமகளையும், வீரத்தின் அடையாளமான மலைமக

0: நாளையும் கொண்டாடும் விழாவே நவராத்திரி எனப்படும். வணக்கம்.
1: திருமதி லிங்கேஸ்வரி அழகரட்னத்தின் பதிவினை தொடர்ந்து வருவது புதுவை ராசியாவின் கவிதை ஒன்று.
2: சங்கநாதம் வானொலிக்கு எந்தனதே காலை வணக்கம். செம்மணியின் கொடுமைகளை சொல்லிவிட வார்த்தையில்லை, சொந்த மண்ணின் சோகமதை கண்டுகொள்ள யாருமில்லை. துன்பநிலை தொடருதிங்கே, துயர்கொண்ட பூமியாய் ஆளதிங்கே. பெண்ணில் அலங்கா இழும்புகளும் புதை ஒளிகளில் காணுதிங்கே. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. பெண்ணில் அலங்கா இழும்புகளும் புதை ஒளிகளில் காணுதிங்கே. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. இழந்து போன உயிர்களை வீதியெங்கும் தேடி அலையும் எங்கள் உறவுகளின் கண்ணீருக்கு என்ன பதில் இங்கே. நிலைகுலைந்த தமிழினமாய் தலை குனிந்து வாழுகின்றோம். பிணவிரிக்கும் நிலமிங்கே புதை குழியாகி போனதிங்கே. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. பிணமிரிக்கும் நிலமிங்கு புதை குழியாகி போனதிங்கே. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. தாயோடு செய்யுமிங்கே புதைகுழியில் காணுதிங்கே. பால் சுவைத்த பாலகனும் இங்கே என்ன பாவம் செய்ததோ. விளைதெறியா பாவிகளாய் வாழுகிறோம் நாம் இங்கே. பாட்டன் பூட்டி வாழ்ந்த மண்ணும் பெயர் மாறி போகுதிங்கே. சர்வதேசமே வந்து பதில் சொல்லுனே. எங்கள் பாட்டன் பூட்டி வாழ்ந்த மண்ணும் பெயர் மாறி போகுதிங்கே. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. பள்ளி செல்லும் பிள்ளைகளும் வீடு வந்து சேரவில்லை. தேடிச் சென்ற தந்தை தாயும் சேர்ந்து புதை ஒளியில் காணுதங்கே. நதியற்ற இனங்களாய் வாழுகிறோம் நாம் இங்கே. நீதி கேட்டு அழுதும் கூட எந்த தீர்வும் ஆகவில்லை இங்கே. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. நீதி கேட்டு அழுதும் கூட எந்த தீர்வும் ஆகவில்லை இங்கு. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. புத்தனின் போதனைகளும் செத்துத்தான் போனதோ, தர்மமும் நீதியும் இருண்டுதான் போனதோ. வாழும் நிலையாவும் இங்கே கேள்விக்குறியானதிங்கே. ஆளும் அரசே நீயும் வந்து நீதி சொல்லாயோ. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. ஆளும் அரசே நீயும் வந்து நீதி சொல்லாயோ. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே.
1: சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
3: பெண்கள் சம உரிமை பெற்று சகல அடக்குமுறைகளில் இருந்தும் விடுதலை பெற்று ஆண்களுடன் சமத்துவமாக கௌரவமாக வாழக்கூடிய புரட்சிகர சமுதாயமாக தமிழீழம் அமைய வேண்டும் என்பதே எனது ஆவல் என்ற தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் கூற்றுக்கமைய வாழ்ந்து வீரச்சாவடைந்த முதற் பெண் மாவீரரான இரண்டாம் லெப் மாலதி அவர்களின் 39 ஆண்டு நினைவு நாளும் தமிழீழ பெண்களின் எழுச்சி நாளும் சனிக்கிழமை அதாவது 10/10/2026 அன்று மாலை 6 மணிக்கு 74 சைமன் ஸ்ட்ரீட் ராயல் ஓக் ஒக்லேண்டில் நடைபெற உள்ளது. உங்களை அழைத்து நிற்கின்றனர் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நியூசிலாந்து. நன்றி.
1: லண்டனில் இருந்து விகிருதா ஜெகதாஸ் அனுப்பிய பெண்களின் எழுச்சி நாளை முன்னிட்ட பதிவொன்றினை கேட்போம்.
4: சங்கநாத நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். தமிழீழ பெண்கள் எழுச்சி நாள். உலகில் பெண்களுக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்த போராட்டமாக ஈழ விடுதலை போராட்டமே திகழ்கிறது. ஆணுக்கு பெண் நிகர் என்று நவீன உலகில் பேசப்பட்ட தருணத்தில் ஆணைவிட பெண் மேலானவள் என்பதை ஈழ விடுதலை போராட்டம் இந்த உலகிற்கு செயல்களால் எடுத்துரைத்தது. பெண் விடுதலை என்பது வீரத்தோடும் அறத்தோடும் பண்பாட்டோடும் நிகழ்ந்தேறியது. வறட்டுத்தனமான சிந்தனைகளை பேசுவதை விடுத்து வெறும் சொல் பேச்சை கடந்து ஈழப் பெண்கள் ஆற்றலாலும் செயல்களாலும் ஈழ மண்ணுக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் பெருமை சேர்த்தனர். 10 திகதி ஐப்பசி மாதம் 1987 அன்று ஜாழ்

0: மாவட்டம் கோப்பாய் பகுதியில் இந்திய ராணுவத்துடனான நேரடி மோதலில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முதல் பெண் மாவீரர் டெண்டான் லெப்டினன்ட் கேர்னல் மாலதி உட்பட பல்வேறு மாவீரர்கள் வீரச்சாவை தழுவிக்கொண்டனர். அந்த நாளே தமிழீழ பெண்கள் எழுச்சி நாளாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்பின் பல்வேறு பெண்கள் தேச விடுதலைக்காய் பல்வேறு சாதனைகள் படைத்து தம் உயிர்களை தியாகம் செய்து வந்ததே தமிழ் வரலாறு அறியும். மா தலைவன் காட்டிய பாதையில் மாலதி வலியதன் ஈகத்தில் மகளிர் படையணி மாலதி என மங்கையர் நிகழ்த்திய பெண்ணியம் இன்று துணிவுடன் தலை நிமிந்து நம் தேசம் சிறப்புக்கு வரலாறாகியது. மண்ணுக்குள் விதைக்கப்பட்ட உங்களின் கனவுகள் எரிமலைகளாக குமுறிக்கொண்டிருக்கின்றன. நாளை உறுதியாய் எரிமலைகள் வெடித்து சிதறும். அப்போது உங்களின் ஆசைகள் நிறைவேறும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.
1: கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல. அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமானே.
2: கூத்தே உன் பெண்மை அழகு. பல்கலைக்கழக சேவையிலிருந்து நான் 2009 ஓய்வு பெற்றேன். அதன் பிறகு அங்கு கூத்தோ நாடகமோ செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. செய்ய என்னை அவர்கள் அழைக்கவும் இல்லை. இதனால் நான் என் செயற்பாடுகளை செய்ய இரண்டு இடங்களை குவி மையமாக கொண்டேன். ஒன்று அரங்கு ஆய்வு கூடம், மற்றது சுவாமி விபுலானந்த அரங்கியற் கற்கைகள் நிர்வாகம். கூத்து பற்றிய என் சிந்தனைகளை செயற்பாடுகளை அகலிக்கவும் மேலெடுத்து செல்லவும் எனக்கு இவ்விரு நிர்வாகங்களும் உதவின. முன்னியது நான் நிறைவேறியது, அங்கு எனக்கு சர்வ சுதந்திரம் இருந்தது. பின்னியது அரச நிறுவனம், சில கட்டுப்பாடுகள் அங்கிருந்த போதும் அங்கு பணிப்பாளராக இருந்த கலாநிதி பிரேம்குமார், அம்மன்களி முருகதாஸ் ஆகியோர் என்னை அங்கு நன்கு பயன்படுத்தி கொண்டனர். கூத்தில் பல பரிசோதனைகளை இவ்விடங்களிலும் என்னால் மேற்கொள்ள முடிந்தது. ராவணேசன் கூத்து நாடகம் இங்குதான் மேலும் பல பரிமாணங்கள் பெற்றது. ஒரு பிரதி காலந்தோறும் மாறலாம், ஆட்டுகையும் காலந்தோறும் மாறலாம் என்பது உதாரணம். நான் 2001, 2005, 2010, 2014, 2018, 2019 ஆகிய காலங்களில் மேடையிட்ட ராவணேசன், 2001, 2005 ராவணேசனில் ராவணேசன் ஓர் துன்பியல் நாயகர். 2010 ராவணேசனில் மண்டோதரி மீது எனது கவனம் குவிந்தது. இங்கு மண்டோதரியின் யுத்த எதிர்ப்பு குரலினால் தடுமாறுபவனாக ராவணன். 2014 ராவணேசனில் இந்திரஜித் மீது கவனம் குவிந்தது. யுத்தத்துக்கு விருப்பமின்றி செல்லும் இளம் போராளி ராவணன் மகன் இந்திரஜித், அதனை கண்டு மனம் வருந்துவதாக ராவணன். 2018 ராவணேசனில் நாடகம் ராமனின் படையெடுப்புடன் ஆரம்பமாகிறது. அந்நிய நாட்டு படையெடுப்பு ராவண குடும்பத்துடன் ஏற்படுத்திய சிதைவை, அப்படையெடுப்பால் மனித மனங்கள் பட்ட அவஸ்தையை அது பேசியது. 2019 ராவணேசனில் ராவணன் 80 வயதினனாக ஒரு ஞானியாக அறிஞனாக சித்தரிக்கப்படுகிறார். 20 வருடங்களாக ராவணேசன் இலங்கை நவீன கால அரசியல் வரலாற்றின் ஒரு போக்கை கூறுவதாக அமைந்திருப்பதை பலர் தமது விமர்சன கட்டுரைகளில் எழுதியிருக்கின்றார்கள். உள்ளடக்கத்தில் மாத்திரமன்றி ஆற்றுகை முறையிலும் ஒவ்வொரு ராவணேசனும் சிற்சில மாற்றங்களுக்கு உள்ளாகி வந்துள்ளது. காலத்தோடு கூத்து ஒன்றினை உள்ளடக்க ரீதியாகவும் உருவக ரீதியாகவும் வளர்த்தெடுத்த முயற்சியது. இதன் தாற்பயம் அறியாது மௌனகுருவுக்கு ராவணேசனை விட்டால் வேறு எதுவும் தெரியாதோ என கேலி பேசினர் சிலர். இந்த நாடகத்துக்கு நாம் தபேலா, மேளம், பறை, மிருதங்கம், மத்தளம், ஆமோனியம், வயலின், உடுக்கு, சங்கு, அக்காலம், பம்பை முதலான இசைக்கருவிகளை பாவித்தோம். அது ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா. இதனால் வடமோடியின் இசை இன்னும் ஒரு பொலிவு பெற்றது. இதற்கான உடையமைப்பிலும் சில மாற்றம் செய்தோம். பழைய கூத்து உடையை முடியை நவீனமாக்கிய உடை அமைப்பு அது. எமக்கு இதற்கு உதவியவர் ஓவியை வாசு ஜெயசங்கர். அது மரபினடியாக செய்த புதுமை. இதனால் வடமோடி கூத்து ஒரு புத்தாக்கமும் மீளுருவாக்கமும் பெற்றது. இந்த நாடகம் அமெரிக்கா ஜோன்ஸ் கப்பிங்ஸ்

0: பல்கலைக்கழகம், சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம், சிங்கப்பூர் லிபரல் ஆர்ட்ஸ் கல்லூரி ஆகிய நிறுவனங்களிலும் சிங்கப்பூர் தமிழ் பொதுமக்கள் கலை விழாவிலும் காணொலியில் காட்டப்பட்டது. மட்டக்களப்பு கூத்தின் ஒரு வடிவத்தை புற நாட்டாரும் அறிந்தனர். அக்காலகட்டத்தில் தான் மட்டக்களப்பில் மிக பழம் நாடகங்களில் ஒன்றான நொண்டி நாடகத்தை எனது பாணியில் தயாரித்தேன். தென்மோடி கூத்து இசை மிக மிக இனிமையானது. பாடுவோர் பாடினால் அதனை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதில் வரும் இசை இழுவை என்பன மிக அருமையாக இருக்கும். தென்மோடியின் இசையழகு வெளியில் தெரியும்படி இதனை தயாரிக்க எண்ணம் கொண்டேன். இதற்கு எனக்கு இசை விரிவுரையாளர்களான பிரியதர்சினி ஜதீஸ்வரனின் உதவியும் வயலின் விரிவுரையாளரான சரஸ்வதி சுப்பிரமணியத்தின் உதவியும் கிடைத்தது. இக்கூத்து 1964 வித்யானந்தன் பழக்கிய கூத்து. அதில் நான் செட்டி பாத்திரம் ஏற்றிருந்தேன். அதனால் அதன் இசை, அதனை பாடும் முறை என்பன எனக்கு நன்கு தெரிந்திருந்தன. நான் சொல்லிக் கொடுத்த இசையை பிரியாவும் சரஸ்வதியும் அழகுறச் செம்மையாக்கினர். நடித்தவர்களோ கர்நாடக சங்கீதம் முறையாக பழகும் குரல் இனிமை கொண்டவர் மாணவர்களாவர். அந்த மாணவர்களின் பயிற்சி செய்யப்பட்ட இனிமையான வளமான குரலின் ஊடாக தென்மோடி இசை வருகையில் அது தென்மோடி இசையின் முழு பூரணத்துவத்தையும் கொண்டதாயிருந்தது. கர்நாடக இசையையும் சினிமா இசையையும் முணுமுணுத்துக் கொண்டு திரிந்த இசைத்துறை மாணவர் கூட்டம் தென்மோடி இசையே முணுமுணுக்கலாயிற்று. கூத்து இசை என்று அவர்கள் முகத்தை சுழிக்கவில்லை. மாணவிகள் விடுதியில் எல்லாம் அக்காலகட்டத்தில் இத்தென்மோடி இசையை ஆக்கிரமித்திருந்ததென்று அறிந்தேன், மகிழ்ந்தேன். நாம் எதிர்பார்த்தது இதனைத்தானே. அந்நாடகத்திற்கென அழகான வர்ணமயமான உடையமைப்பு மேற்கொண்டோம். அந்த நாடகத்துக்கு இன்னும் அது அழகை கூட்டியது. இதில் எனக்கு உதவியாளராக இருந்தார் பிரியா ஜெகதீஸ்வரன். பேராசிரியர் சி மௌனகுருடைய கூத்தையின் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
1: இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: Tune in again next Friday morning at 7:35 for Sanganatham. You can go to our website, planetaudio.org.nz, and click on Tamil to listen to other Tamil programs on Planet FM. Anbin Kuril is our next program, also in the Tamil language. Tune in for words of faith, Bible lessons and inspiration, all coming up at 8:10.
2: The right support can make enrolling and voting easier. Ask someone you trust to help you enrol, find information and plan how you'll get to a voting place.